0: ཁང་ག་ཚོ་ལ་གེ་ད་ན་བེ་མི་ཚེ་རིན་ཐང་ཅི་བེ་སུང་ཅེ་དེ་ན་སེན་ན་ཆུ་ཐང་ཐང་ནས་ཅི་ན་རུ་ན་ཆུ་རེ་ལ་མོ་དེ་ཅེ་ན་ལིང་གེ་ལ་ཅི་ཅི་བེ་སུང་ཅེ་དེ་ན་སེ་བ་ནོར་སལ་གེ་ད་ན་བེ་ང་བོ་ག་བེ་ལེ་ཝང་སེ་བེ་སུང་ཅེ་དེ་ན་ལ་ལིས་ན་ཤུ་ཡ་གེ་ཐེ་ཅི་ཁ་བང་ད་དེ་ན་ལེ་ཝ་ཡེ་གོ་ཅི་ཐུ་ཅེ་ཅི་ང་དུན་ད 我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是我们的地方是 Tanya kalau waktu kita ni deh dah ada yoga tu atau ni deh cinta tu nampak la cinta kita jadi nang nang dah jadi lah.
1: Nang nang ni sih.
0: Ah, jadi kita dia dah kado dah kong hong kong kalau yang cinta dia lagi jadi dah cinta wah. Ah, tunggu lah dah tahu tu dia lah punya ini lah.
1: Ni sih.
0: Ah, jadi kita dia tunggu nanti lah.
1: Lo, sunsa kat sini nari na.
0: Ah,
1: sama dengan mana tahun yang sama dengan
0: tahun
1: sebelumnya. Nih sih, lo, tunggu cuci naro nana.
0: Okay.
1: Lo,

0: 我们从一般那么做呢属于呗，俺有琢磨，这是选择我们那困难里的培养营，他能去进步跑步这些那里的培养营，困难你你的绿的心给他，吃完那么重要别面对收益，吃不进亏呗，连着，老汉属于呗，连着用力的培养营，困难做肯基特林的三对一选择呗，这些面对收益，他能吸引体力开始营呢，你们差不起来多，那么林格林呢，过数了土菜那种那学员营，就对呢，给俺其他两个人呢，因呢过来看送学员营，第三的。
1: 我给老人家，嗯嗯，老人家，嗯，俺就给上来这边了。老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人，老人
0: kirang chen ha shu ina
1: ai me ta sunam chen jo sgi la
0: no no lise sunam chen jo la seba kne ina la
1: awa ti tu long te jin chen ne ke gi la
0: no no lise kirang lise na shu na chen ina tete shi be tin chi a de la ge da nan be chong ge a chu shi di so be zui na
1: ale le te le se na ran lo ga sun da tin ge a ti la lo ga ne sun da ya u shi da chu chu ta ti rin ki so yo wa ke yan jin chu la ke nga tu te le kung ka m sang ma je yu le ku su te tang tang te te le ku yo wa mi tu shu ke yin la
0: ta je nan
1: de ne ku bi pa yu lo ta to kun tu shu ke ka wa la tang che jo la ke ju kun tu shu ke u kin ten ten la jin ba la Chirala lagang to shubi shangbu zi nam la ta zime to shubi pinje yung, tengbar shubi pinje yung kusu tetang tang samdil sengi tupi kumintun shugi yin la.
0: Lise?
1: Tene, tene kenyan jen tsula la pigyo ta ya pigyo yinba tang tene. Tene, kandhi ki shugi yuebe kien la la.
0: No, no.
1: Hola.
0: Kongki rispa san la kirangge chetin guje dine jo na sa dine je lim do la.
1: Ne la si la si ti pe te nga de twa che men da ji che ki men plung den chi di to la li men da.
0: An ta wei ge men do la.
1: Wa tin de ji men do la.
0: Kirangge ki si ku ba sa sa na ngan zu dine cha chang lo ho zhe la.
1: Kana ra pa che ti men la mi ni ma ni ma ne lu ra ki ju tu ba ti ne zhang. Ti nyaya pui na shu nu tsangma ti chi giwe ten tene nyeja tiba chi la chi peche ndawa nyi sum chi ndugi yo wa tiba chi na chi lo ma na sha su peche chi ti to la ndugi me ban ta la
0: Ani kirangge chi la ina ta lo chun chu chi la ka chi shu je ni kirangge ngan zui tante chin de chi di CDB di tu gu nan zha yang gya shku pi ge la
1: No, no, auto che
0: pulo
1: attende sete di ten cucinte.
0: No, no.
1: Che la kinda maul le tun lutu tan kusute tan samdin sundu chao lang ge yong men dun dan jie nen zhong yong ge sen zhuo yong le ku su de dang sem dun shu du chao lang ge yong men dun shu ju yin
0: ni
1: da ga yin to che
0: ni se lo sam ge song che di ne ge ge tu zhe beng an se lo na shu din jia guo
1: lo lo shu din jia guo la
0: lo lo
2: zhong la ni xi ling zhong re la zhong la re re ji zhong zhu
0: ཁྱི དང ར སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང སྲང ས ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ